0: ஆதாரம் ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக்கு மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குதுன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓபன் ஆகும்.
1: நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை வந்து அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றஞ்சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்காரன் சொன்னால் தான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா?

0: Hello and welcome. Good evening. You're watching Super 6 here on India Today. I'm Akshita Nandagopal. I'll be getting you all the latest updates coming in this Friday evening. What can you expect on the show this evening? Well, on the show, we're going to be talking about the intense showdown that we witnessed in the Tamil Nadu Assembly. A war of words between Udayanidhi Stalin and TVK ministers. It got so downright ugly that there were words like Sanghi minister, bathroom leader, doing the rounds. What exactly was this face-off about? What was the issue that really these leaders were fighting it out over? I'll break all of that down for you. But what's very clear is that now it's absolutely personal between TVK and the DMK. All those highlights coming your way. We'll begin with the headlines. Delhi police gives in on Rahul's demand after nearly 5 hours of dharna. Delhi police files FIR in alleged pellet incident. No accused named to the FIR. BJP takes camera GV jibe at Rahul Gandhi. The battle of actors over Vande Mataram. Sharmila Tagore backs Congress's two-stanza policy of Vande rendition. Kangana hits back at veteran actor, says Sharmila's views on art limiting and contrived. DMK rejects new cars by Tamil Nadu government for MLA, says don't need cars by Tamil Nadu government. TVK minister asserts cars not a luxury but a necessity for some. Telangana Chief Minister Revanth Reddy denied permission to visit America. MEA clarifies, says Telangana CM's programs in US not appropriate to the office held and highlights clearance for Revanth's UK visit was given. Andhra MP's son mows down woman in Hyderabad. Speeding Aston Martin rams into 26-year-old woman and kills her. Janasena MP's son booked, car seized by cops, an investigation underway. BJP stages stir in Karnataka Assembly against Karnataka Minister Nagendra, claims and calls him corrupt, therefore demands his resignation. We'll begin by rounding up the highlights of the Tamil Nadu Assembly today because literally fireworks were off with the ruling TVK and the opposition DMK locked in a bitter war of words. It was essentially over Chief Minister Vijay's claim 2 days ago when he said that 3 DMK files will be released at the right time, threatening to expose alleged corruption by the DMK. Leader of opposition Udayanidhi Stalin retorted today, saying, go ahead and release the files ASAP. Why do you want to hold off on it? Are you waiting for some right timing by an astrologer? Things descended between the two sides, so much so that words like Sanghi minister, bathroom leader were being used in the house. Here's a look at all the drama that played out in the assembly.
1: The Tamil Nadu Assembly has almost turned into a battleground, with the ruling TVK and the opposition DMK regularly trading barbs on the floor of the house. No day has passed without a face-off this week. Chief Minister Vijay on Wednesday hinted that 3 department files containing hidden truths could expose the DMK government. On Friday, Leader of Opposition Udayanidhi Stalin hit back, openly challenging Chief Minister Vijay.
2: ஒரு 1 week back மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. எதை எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும்.
3: அந்த ஃபைல்ஸை வந்து அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றஞ்சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும்.
1: And the war of words did not stop there. Udayanidhi took a swipe at the Vijay government, calling it a real government.
3: ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்கிறது தவறுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஜோசியக்காரன் அப்பாயின்மெண்ட்டு நீக்கியிருக்கீங்க. ஜோசியங்கிற வார்த்தை ஒன்றும் தப்பான, ஜோசியக்காரங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. லைவ் வந்து திமுக ஆட்சியில் தான் முதன் முறையாக நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், கேள்வி நேரத்தை முதன் முதலையாக லைவாக ஒளிபரப்பு செய்தது நாங்கள். இப்போ இந்த கேள்வி நேரத்தையே எடுக்க முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு அரசு நடந்துகிட்டு இருக்கு.
1: இன்னொன்று, தட் வாஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் செவரல் ஃபைரி ஃபேஸ் ஆஃப்ஸ் இன் தி அசெம்பிளி. The House also witnessed a bitter exchange between Udayanidhi and Minister CTR Nirmal Kumar. Udayanidhi referred to Nirmal Kumar as a Sanghi minister, which prompted the minister to hit back with a personal dig at the Tamil Nadu's leader of opposition.
4: சங்கி
3: அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர்கள்
5: பேசணும். பாத்ரூம்ல
3: நீக்கிட்டீங்களா?
5: மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னேன்.
1: Files, threats and personal jibes. The Tamil Nadu Assembly has seen the TVK-DMK battle reach a new high with neither side backing down. With Apurva Jayachandran, Bureau Report, India Today.
0: That wasn't the only showdown in the assembly. If it got downright personal and ugly, you heard there what happened between Udayanidhi Stalin and CTR Nirmal Kumar. The other showdown was over the TVK government's decision, a rather controversial one, to provide new cars to all 234 MLAs. And that's triggered a fresh face-off. The DMK has said, we don't want these cars. All of their MLAs will reject these cars offered by the government. They said it's a luxury. They don't need it. The DMK, Udayanidhi Stalin, also came up with a solution, advising the government, saying, look at the affidavits of each of the MLAs and see who needs these cars versus who doesn't, instead of giving it to every single one of them. It's not just the DMK. The PMK, the left, also have rejected this offer, saying we will not accept these cars. The images on your screens are of the lineup of brand new vehicles that have been put up outside the secretariat for the TVK government to pick exactly which vehicle MLAs will get.
6: Tamil Nadu politics is shifting into top gear. After deciding to shift the CM's office from Fort St. George to Namakkal, Kavignar, Maligai, Vijay on Wednesday put another set of wheels in motion. New cars for all 234 MLAs. For the ruling TVK, it is an upgrade for legislators. But the DMK claims it is nothing short of luxury.
2: தங்களது தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறியவும் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் தங்களின் தொகுதி முழுவதும் தொடர் பயணங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
6: And within just a day of the announcement, the cars were already at the secretariat. Several models were brought in for MLAs to inspect and choose from. Some legislators even found their own way of thanking the chief minister.
7: கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார்.
6: But the announcement also became fodder for social media trolls, with some MLAs facing bizarre requests and reactions online.
8: இன்னைக்கு ரெண்டு விஷயத்துல நாங்க ரொம்ப மகிழ்வா இருக்கோம். விவசாயிகளும் மக்கள் பணியை செய்யற விவசாய பசிய போக்குற விவசாயிகளும் சந்தோஷமா இருக்காங்க, மக்கள் பணி செய்யற சட்டமன்ற உறுப்பினர்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க. சோ எல்லாரோட வாயிலாகவும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி.
6: The DMK, which criticized the move, refused to take the government provided cars.
9: வேண்டுகோள் என்னன்னா, வேட்பு மனு தாக்கல்ல நீங்க அஃபிடவிட்ல ஃபைல் பண்ணிருப்பீங்க, யார் யாரு கார் இல்ல, எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பீங்க. அது தகுந்த மாதிரி அவங்களுடைய வசதி வாய்ப்பு ஏற்ற மாதிரி கார் வாங்கி கொடுங்க என்பதுதான் எங்களுடைய சஜஷன்.
10: கார்ல போகும்போது அரசு அதிகாரிகள் முன்பு அரசு கார்ல போனா நான் வந்து ஒரு ஒரு மரியாதை இருக்கு. இப்ப இப்ப மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு, ஆனா அரசு பங்களால இருக்கிறார்ல.
6: The PMK and left parties also rejected the offer of new cars.
11: ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு மக்கள் பணி செய்வது என்பது மிக அவசியமான ஒன்றுதான்.
4: அவர்களுக்கு கார் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கார் வந்து அனைத்து கிராமங்களுக்கும் சென்றடைவதற்கும், இப்ப என்னுடைய தொகுதியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 330 330 ஊராட்சிகள் கிட்ட இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கணும்னா பொருளாதாரத்துல பின்தங்கிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் என்பது ரொம்ப அவசியம் தான்.
11: சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க.
4: ஆமா,
11: முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க.
4: ஆமா,
11: ஆகவே இல்லாதவங்க கொடுக்கணும் வேணும் சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
6: TVK government's argument is that the cars are not a luxury, but an upgrade in keeping with the times. But there is another question driving this debate. If the government says the state treasury is under financial strain, can it justify spending on a new fleet of cars for legislators? For now, the cars may be lined up outside the secretariat, but politically, the DMK-TVK battle is already in top gear. With Anuga Keshav, Bureau Report, India Today.
0: So we've broken down for you the different issues over which we saw a showdown in the assembly. The third one was on delimitation. What's led to a fresh political war of words in Tamil Nadu over this? Well, the DMK has accused the TVK of going back on their stand on delimitation, essentially suggesting that the TVK had first said freeze, and then in the meeting with Home Minister Amit Shah and in the Southern Zonal meet, the TVK only asked for a written assurance that there would be no change in the state's percentage, which is the DMK stand of a fair delimitation. That played out in the assembly as well as outside, as the Congress came to the defence of the TVK, reiterating that a freeze is what they stand for. The DMK, however, is not convinced.

0: ஆதாரம் ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக்கு மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எதை எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும்.
1: நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை வந்து அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றஞ்சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்காரர் சொன்னால் தான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் இதை பார்த்துட்டு இருக்கீங்களா?

0: வேண்டுகோள் என்னன்னா, வேட்பு மனு தாக்கல்ல நீங்க அபிடவிட்ல ஃபைல் பண்ணிருப்பீங்க, யார் யாரு கார் இல்ல, எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பீங்க. அது தகுந்த மாதிரி அவங்களுடைய வசதி வாய்ப்பு ஏற்ற மாதிரி கார் வாங்கி கொடுங்க என்பதுதான் எங்களுடைய சஜஷன்.
1: கார்ல போகும்போது அரசு அதிகாரிகள் முன்பு அரசு கார்ல போனா நான் வந்து ஒரு மரியாதை இருக்கு. இப்ப மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கிட்ட ரெண்டு மூணு வீடு இருக்கு, ஆனா அரசு பங்களால இருக்கிறார்ல, அரசு பங்களால இருக்கிறார்ல, அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு, பொதுப்பணித்துறை அமைச்சர் என்கிட்ட தான் கொடுத்தாரு, எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு ரெண்டு மூணு பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரு, அவரு கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியா கொடுத்துருவோம்னு சொன்னோம். இது வந்து உடனே இல்ல இல்ல, இங்க இருக்கவங்க எல்லாருக்கும், அதாவது இங்க இருக்க எல்லாருக்கும் பங்களா கொடுக்கலாமான்னு கிடையாது. இது வந்து ஒரு ப்ரோட்டோகால், அவ்வளவுதான். இந்த

0: EU सेविंग्स अकाउंट में मिलते हैं अमेजिंग बेनिफिट्स, पेपरलेस बैंकिंग एंड हायर इंटरेस्ट, वो भी हर महीने।
1: मनी मनी मनी मनी एवरी मंथ।
2: सोच बदलो और बैंक भी।
3: ஆதாரம் ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு ஒன் வீக் பேக்கு மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு மூணு டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எதை எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும்.
4: நேற்று முன்தினம் இந்த பேரவையிலே பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் மூன்று ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை வந்து அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றஞ்சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே மூன்று மாசமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்காரர் சொன்னால் தான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் இதை பார்த்துட்டு இருக்கீங்களா?
5: ஆஜ் அசுதோஷ் பர் ஜோ ஹம்லா ஹுவா வோ திகாதா இன் பாஜ்பா வாலோ கா டர். இன்கோ டர் ஹே கி கஹீ சிஜேபி வாலே சச்மே ஸ்கூல் நா டீக் கர் தே ஆர் சிஜேபி வாலோ கி வஜஹ சே ஸ்கூல் நா டீக் ஹோ ஜாயே. सारे लोग पढ़ लिख जाएंगे तो भाजपा वालों को वोट कौन देगा, क्योंकि इनकी पार्टी में सारे गुंडे भरे पड़े हुए. आज देखा हमने किस तरीके से, जब एक भैंस के तबले में सरकारी स्कूल चल रही थी तब आशुतोष वहां जाने वाला था और इसका खुलासा करने वाला था कि कैसे गरीबों को बच्चों को भैंस के तबले में बिठाया गया था. और उसी के चलते ये लोग कहीं ना कहीं डर गए और इन गुंडों ने बीजेपी के गुंडों ने आशुतोष और उनकी पूरी टीम पर हमला किया, उन पर पत्थरबाजी की. एक वॉलंटियर का हाथ भी टूटा है, आशुतोष को खुद काफी ज्यादा पीटा है.

0: Let me say that the visit of chief ministers, as indeed of other dignitaries, are assessed by the Ministry of External Affairs in order to accord political clearance. The program proposed in such cases should be appropriate to the office held and the purpose of the visit. In this particular case, that was not so in respect of the United States, and therefore the clearance was denied, not given. Incidentally, let me also tell you that clearance was given for his visit to the United Kingdom.
1: ஆதாரம் ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 week back மாண்புமிகு நிதியமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும்.
2: நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை வந்து அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றஞ்சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்காரர் சொன்னால் தான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா?

0: reported deal also puts Jailer 2 ahead of Chief Minister Thalapathy Vijay's 2023 release, Leo, whose digital rights were reportedly sold for 150 crore rupees, making it the highest OTT deal in Tamil cinema at the time.
1: இனிமே நம்ம லைஃப் இப்படிதான் இருக்க போகுதுல பார்த்தி, ஓடணும் ஒளியணும் பயந்து பயந்து சாவணும் இல்ல.
0: Interestingly, the first Jailer fetched around 75 to 100 crore rupees from its streaming rights.
2: Tiger Muthugal Pandian.
1: கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல.
3: ரொம்ப தூரம் போயிட்ட, ஃபுல்லா முடிச்சிட்டு தான் திரும்பி வரும்.
0: வெல், ரஜினிகாந்த்ஸ் 2025 film கூலி was set to have secured 120 crore rupee digital deal.
1: தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க, அவர் உங்களுக்கு வெறும் friend தான், எங்களுக்கு அப்பா.
4: சூப்பர்.
3: அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பர்.
0: The reported valuation comes amid the growing buzz around Jailer 2, with Thalaivar reprising his role as Tiger Muthuvel Pandian in the sequel. Directed by Nelson Dilip Kumar, the film follows the blockbuster success of the 2023 original. The sequel brings back several members of the franchise while adding names such as Vidya Balan, Mithun Chakraborty, Vijay Sethupathi and S.J. Surya. It is also expected to feature cameos from stars including Mohanlal, Nandamuri Balakrishna and Shivraj Kumar, with Hrithik Roshan also reported to be part of the film.